புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன்

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മ AI ടെക്നോളജിയുടെ വേറെ സൈറ്റ് പാക്ക പോറോം. ഇത് അഹലി എഫ് എം 90.4 ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീറ വിത്ത് യു. ഇത് നമ്മ നേരം. സെപ്റ്റംബറിലെ തമിഴ്നാട് CBCID സൈബർ ക്രൈം വിംഗ് ഒരു AI ജനറേറ്റഡ് ഡീപ് ഫേക്ക് വീഡിയോ ഇൻവെസ്റ്റിഗേറ്റ് പറഞ്ഞാങ്ക. വീഡിയോയിലെ തമിഴ്നാട് ചീഫ് മിനിസ്റ്ററും ആക്ടറും ആണ് വിജയ് മാതിരി ഒരു പേഴ്സൺ അപ്പിയർ ആകി ഫൈനാൻഷ്യൽ ഹെൽപ്പ് വേണമെന്നാ ഒരു വാട്സ്ആപ്പ് നമ്പർക്ക് കോൺടാക്ട് പണ്ടുങ്ങന്നു സൊല്ലുന്ന മാതിരി ഒരു വീഡിയോ ക്രിയേറ്റ് പണിയിരുന്നാങ്ക. വീഡിയോ ജെനുവൻ മാതിരി തെരിയും, ഫേസ് വോയ്സ് ലിപ് മൂവ്മെന്റ് എവ്രിതിങ് ബിലീവബിളാ ഇരിക്കും. ആനാ പോലീസ് കേസ് രജിസ്റ്റർ പണിട്ട് ഇൻവെസ്റ്റിഗേഷൻ സ്റ്റാർട്ട് പണാങ്ക. ലേറ്റർ രാജസ്ഥാനിലെ ഒരു 28 ഇയർ ഓൾഡ് മാനെ അറസ്റ്റ് പണി റിപ്പോർട്ട്സ് വന്നത്. സോ ഇൻവെസ്റ്റിഗേറ്റേഴ്സ് എന്നാ சொல்றாங்கனா இந்த மாதிரி AI ஜெனரேட்டட் வீடியோஸ் எடுத்து ஃபைனான்சியல் ஃப்ராட் ஸ்கீம்ஸ் பண்றாங்க. அண்ட் திஸ் வாசன்ட் ஜஸ்ட் தியரிட்டிகல். இதே மாதிரி இன்னொரு கேஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் பெங்களூர்ல ஒரு மேன் AI டீப் ஃபேக் வீடியோ கால்ல விஜய் மாதிரி ஒரு பர்சனா பார்த்து ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு நம்பி ஒரு 1 lakh லாஸ் பண்ணதாக போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ இங்க ஒரு சிம்பிள் ரூல் தான் அப்ளை பண்ணும். வீடியோ பார்த்ததுனால மட்டும் அது ட்ரூ ஆகிடாது. ஸ்பெஷலி மணி, பிரைஸ், கவர்மெண்ட் ஹெல்ப், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், ஜாப் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி எனிதிங் அர்ஜென்டா மணி கேட்கும் போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் பணத்தை சென்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபியர்ல இல்ல பேனிக்ல எல்லாம் டெசிஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. இது அஹலி எஃப் எம் 90.4, இது ஆர் ஜி ஹீரா, இது நம்ம நேரம் ஆன் அஹலி எஃப் எம் 90.4. ஸ்டே டியூன் அண்ட் வி வில் பி right back.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. AI ടെക്നോളജിയുടെ ബെനിഫിറ്റ്സ് பத்தி നമ്മ பேசணும். ஆனா இதுக்கு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் கூட இருக்கு. சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தன் கொலீகோட போட்டோகிராஃப்ஸை AI யூஸ் பண்ணி ஒப்சைன் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை மோவ் பண்ணிட்டு ஃபேக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ண கேஸில் அரெஸ்ட் ஆயிருக்குன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்

0: இருக்கு. இன்னொரு கேஸ்ல ஒரு லோ ஸ்டூடெண்ட் ஃபெல்லோ ஸ்டூடெண்டோட போட்டோகிராஃபை ஒப்சீன் இமேஜை மாஃப் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதாக அரெஸ்ட் இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அதர் விமன்ஸ் இமேஜும் ஃபோனில் இருந்ததாக ரிப்போர்ட். ஸோ இந்த டெக்னாலஜியோட ஸ்கேரி பார்ட் என்ன, ஏர்லியர் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடிட் பண்ணால் ஃபோட்டோஷாப் ஸ்கில்ஸ் வேணும். இப்போ ஏஐ டூல்ஸில் சர்டன் மேனிப்புலேஷன்ஸ் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சில்ல. ஆனால் டெக்னாலஜி ஈஸி ஆகிறதுனால கன்சென்ட் டிசப்பியர் ஆகிடாது. ஒரு பர்சனோட ஃபோட்டோகிராஃப் பப்ளிக் ப்ரொஃபைலில் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து எனித்திங் பண்ண பெர்மிஷன் கிடைச்சிருன்னு அர்த்தம் இல்லை. அண்ட் சம்மன் கிரியேட்ஸ் அ ஃபேக் ஆப்சீன் இமேஜ், அது விக்டிமுக்கு ஷேம் இல்லை, கிரியேட்டருக்கு தான் ஷேம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பேனிக் ஆகாமல் பதட்டப்படாமல் இது என்னோட விஷயம் இல்லை, இது நான் எதுவும் பண்ணலை, இது கிரியேட்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் ஷேம் இருக்கணும், இல்லை அவங்க தான் அதோட ரிசல்ட் அனுபவிக்கணும்னு மனசில் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கணுங்கிறது இந்த மாதிரி யங் பீப்புள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவேர்னஸ் தான் வேணும். ஸோ இந்த பாயிண்டில் பயம் வேண்டாம், அவேர்னஸ் தான் வேணும். இது அகல் FM 90.4 and this is RG Hira with you. பாட்டுக்கு அப்புறம் we will be right back. Stay tuned.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
1: இப்போ உங்க வாய்ஸ் இமேஜின் பண்ணுங்க, நீங்க டெய்லி பேசுற ஸ்டைல், உங்களோட பாஸ் எங்க, ஆக்சென்ட் என்ன, டோன் என்ன, லாஃப் என்ன, சர்டன் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ற அந்த வே என்ன. ஏஐக்கு இன்னும் வாய்ஸ் சாம்பிள்ஸ் கிடைச்சா வாய்ஸ் இமிட்டேஷன் கிரியேட் பண்ண முடியும் தெரியுமா? இது அகல் எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸோ இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட கால் பண்ணி பேசுனா நீங்க திடீர்னு நம்பாதீங்க. அதுதான் சொல்றேன், அம்மா நான் ஆக்சிடென்ட்ல இருக்கேன், இல்ல சார் நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், நான் உங்க ஃப்ரெண்டு, அர்ஜென்டா மணி அனுப்பு, இந்த மாதிரி வாய்ஸ் பேஸ்ட் ஃப்ராட்ஸ் வர பாசிபிலிட்டி ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆல்ரெடி டீப் ஃபேக் வீடியோ ஸ்கேம்ஸ் நம்ம கண்ட்ரில ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாய்ஸ் ஃபெமிலியரா இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் ஐடென்டிஃபைங் ப்ரூஃப் இல்ல. ஒரு காலில் சடனா மணி ரிக்வெஸ்ட் வந்தா ஃபோன் கட் பண்ணிட்டு நான் நம்பருக்கு நீங்களே கால் பண்ணுங்க. அனதர் ட்ரஸ்டட் மெத்தட்ல வெரிஃபை பண்ணுங்க. பிகாஸ் ஏஐயோட பிக்கஸ்ட் சேஞ்ச் என்ன? Seeing is believing. இப்போ சீயிங் அண்ட் ஹியரிங் ரெண்டுமே வெரிஃபை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஐயோ, நம்மளோட ஒரு சோதனையை பாரு. இப்போ வந்து பார்க்கறது மட்டும் இல்லை, கேட்கறது கூட உண்மையா இருக்காங்கிறது நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. ஆனால் அது பரவாயில்ல, டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் ஈஸியாக்குது. ஸோ கொஞ்சம் விஷயத்துல நம்ம கொஞ்சமா நம்ம கான்ஷியஸா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன நம்புங்க, நான் கரெக்டாக உங்ககிட்ட அர்ஜி ஹீரா தான் பேசுகிறேன். ஒன் அஹல்யா FM 90.4. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. சரி இன்னைக்கு நாம 6 டிஃபரண்டான விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ இந்த 6 ஸ்டோரீஸ கனெக்ட் பண்ணலாமா? சேம் AI டெக்னாலஜி தான் நாம எல்லாத்துலயும் யூஸ் பண்றது. ஒரு சைடுல 19 இயர் ஓல்ட் போட்டோகிராஃபர் மிஸ்ஸிங் பர்சனை ட்ரேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருச்சு. இன்னொரு சைடுல வாய்ஸ் மெசேஜ் டு டெக்ஸ்ட் போலீஸ் டாக்குமெண்டேஷன் ஃபாஸ்டர் ஆயிருச்சு. இன்னொரு சைடுல டீப் ஃபேக் வீடியோஸ்ல இருந்து ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் நடக்குது. இன்னொரு சைடுல போட்டோ மார்ஃபிங் பண்ணி ஹராஸ்மென்ட் நடக்குது. ஸோ AI குட்டா பேடா? ஆக்சுவலி AIக்கு ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லை, அது ஒரு டூல் தான். ஸோ நைஃப் கிச்சனில் இருந்தால் ஒரு யூஸ், அந்த நைஃபை ராங் சிச்சுவேஷனில் வேறு யூஸில் இருக்கும். ஸோ டெக்னாலஜியோட வேல்யூ அதை யார் எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறான்னு டிபெண்ட் ஆகும். அண்ட் நம்மளுக்கு ஒரு நியூ டிஜிட்டல் ஹேபிட் வேணும். ஒரு ஃபோட்டோ வந்தால் ரியலா, ஒரு வீடியோ வந்தால் சோர்ஸ் என்ன, ஒரு வாய்ஸ் கால் வந்தால் வெரிஃபை பண்ணலாமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெசேஜ் வந்தால் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணலாமா, ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்தால் ஃபார்வர்ட் பண்ண வேணுமா இல்லை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண வேணுமா? ஸோ AI வேர்ல்டில் ஸ்மார்ட் பர்சன்னா AI யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, AI கிரியேட் பண்ண முடியற ஃபேக்கை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டவங்க கூட. ஸோ நம்மளும் ஸ்மார்ட்டா இருப்போம், அவங்க ஸ்மார்ட்னா நம்ம அதை விட ஸ்மார்ட்டா இருப்போம். ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஸோ இன்றைக்கி நான் என்ன கன்க்ளூஷனில் வந்திருக்கேன்னா, ஏஐ நம்ம ஃபியூச்சர் இல்லை, ஏஐ நம்ம ப்ரெசன்ட். நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ரீல் பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறது. மேபி நம்ம டிஜிட்டல் லைஃபுக்கு தேவையான புது ஹேபிட் அதுதான். ஏஐயை பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெரிஃபை பண்ணுங்க. ஏஐ நம்ம லைஃபை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஏஐ வந்துடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஆனால் அது கொடுக்குற எல்லாத்தையும் அப்படியே நம்பவும் வேண்டாம். நம்ம ஜட்ஜ்மெண்ட், நம்ம காமன் சென்ஸ், நம்ம வெரிஃபிகேஷன், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி எவ்வளோ ஸ்மார்ட்டானாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு டிசைட் பண்ணுறது நாம தான். ஸோ ஏஐயோட ஃபியூச்சருக்கு ரெடி ஆகுங்க, ஆனால் உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுக்க மறக்குது. ஆனால் உங்கள் பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுக்க மறக்காதீங்க. இது உங்கள் ஈவினிங் ஷோ அண்ட் நான் ஹீரா. நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் கொஞ்சம் க்யூரியஸாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஆனால் ஹாப்பியாகவும் இருங்க. இது அஹலி எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.